உமே மறுக்கியோ உமே பரிக்கியோ உமே பரிக்கியோ தோத்தோ சக்கசோத்தே இத்தாச்சி மியா தக்கூச்சா உசிச்சாலி குவனா சுபிரது நான் குவனா இமனி.